தவா பாத்துன்னு டக்குன்னு பிரிலை சாகும் காலாத்தது மொட்ட ஹிக்மத்தின் ஆகுதர்லை ஆடுரானாத்துகு ஜிவலாவுன் அசி மோர் தாத்தி